மச்சாணி சோமனுஜ ஹரி புண்ய நாம பலவந்தவாத அவஹர மாடு நாம ஆத்ம ஜானி சோமனுஜ ஹரி புண்ய நாம கோர பாத்தக அஜமிலன சலகிரன.